0: நோ காவக்கி நான் பேங்கம் தை கரண கொம் கேன் இமாய் தகவாய்
1: நீகோ புகிந்தரா பண்ணாக்கி கரண கொம் கேன் கையத்தனை கண்ணுவனா
0: இப்புக்கின பப்புன் தப்பம் மம்மேங்கி நங்கைய காவக்கின்ன இப்புக்கின் இசக்கின் நப்பம் கிருபேஸ் தெப்போ பொத்தோ

0: காவக்கி நான் டேங்கம் தை கரண கொம்கேன் இமாய் தகவாய்
1: நீகு புகிந்திரா பண்ணாக்கி கரண கொம்கேன் இங்கை எத்தனை தன்னுவனா
0: இப்புக்கின பப்புன் தப்பம் மம்மேங்கி நங்கைய காவக்கின்ன இப்புக்கின் இசக்கின் நப்பம் எக்கிருப்பேஸ் தெப்போ பொத்தோ